ஆகாஷ்பணி கொல்கத்தா பூன்சாய் மொழிகள் துருய் கெட்டுடு துருய் மீட்டரியா கீதாஞ்சலி உச்சன் தால்மகோன் எஹவினா சிங்கர் பெராரியா சாந்தடி அக்கடா.